0: யார் நீ ஏன் இப்படி ஃபாலோ பண்ற? ஈவ்டி சிங்கா? ஐல் கால் தி போலீஸ். ஏய்
1: அனிதா அனிதா வெயிட்.
2: இட்ஸ் மீ அர்ஜுன்.
0: எந்த அர்ஜுன்?
2: One sec, wait. Please marry me. I love you, babe.
0: Oh my God, Arjun! What are you doing?
2: It's all for you, baby.
0: I'm going to go to the house. I'm going to go to the house. I'm going to go.
2: Please marry me.
0: You haven't changed at all.
1: Hey!
2: Joke adikiran nanchikada. I'm very serious. Please marry me, baby. Mudiyadun mattum solliradha. Please.

0: baby.
1: Anita, Anita, come on. Love me, baby.
2: Okay. Karupusami, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: முடியாதுன்னு சொல்ல முடியாது, my baby, முடியாது.
1: Love me, baby. One and all.

0: ഞാൻ അനിത.
1: അമ്മാ നിങ്ക?
0: நான் அர்ஜுனோட அம்மா, இது அர்ஜுனோட அப்பா. ஏமா நீ அவனை லவ்வே பண்ண மாட்டேங்கிறியாமே, அவனை லவ் பண்ணி தான் தொலையே. அவன் டார்ச்சர் தாங்க முடியல.
1: என்ன அம்மா அப்பா நீங்க இப்படி பேசுறீங்க?
2: இத பாருமா, உலகத்துல இருக்க பல டாப் கம்பெனிஸ்ல இருந்து வந்த ஆஃபர் லெட்டர். எனக்கு அமெரிக்கா வேணா, ஆஸ்திரேலியா வேணா, அனிதா தான் வேணும்னு உடனே
1: நினைச்சிட்டு இருக்கான்
0: அவன். நீ வாடி போலாம். நோ நோ வெயிட்,
1: ஐல் டெல் யூ. Idiot. எனக்காக இந்த வேலையெல்லாம் விட்டா? This is his future.
3: நீதான் என் future, baby.

0: எங்க போனாலும் ஊதி பிச்சை எடுத்து சாப்பிட போறீங்க, உங்களுக்கு என்ன
1: சொல்ல கூடாது.
0: கைத்து மேல நடக்க வச்சுட்டு கீழே நின்னு வாசிப்பா. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுப்பா ஆண்டின்ற மாதிரி சும்மா இருந்த ஆண்டி ஊத சொல்லி நான் போண்டி ஆயிட்டேன்டா. டேய் இருமாடே அங்கே.